பனிப கவனி சரிகத்திகரி கவக பனிப சரிகரிக நிசரி சரி பனிச நிச சனிப சனிப கரிக ச கரிக ச பனிதரி கவனி தேகவனி கரிக கட்டிச்ச கரிதனி பரி சட்டி சன்னி இதனி பனிதன்னி கரிகரி சரி சரி தனி தனி தனிப கரிதனி பரி தனிப